வல்பி மஜரா ஜவரா ரெண்டா லுழுஞ்சி தென்றுப்பி குக்கஜா சாரோ குறிஞ்சி கமான்.